சில அங்குக்கெல்லாம் பிசுத்த சிப்ப குஸ்தோத்தை பேசினீங்க கலபத்தி பக்க சேத்திர அசலிந்தாங் கபிசத் பக்க அசலிந்தாம் சுத்திர தாடி பங்கி பங் பசு அகிலங் பண் அகாலோ இயா சென் புத்திர அதிதாசபங் குஸ்தேகாரோ